சத்தமு பிரத்தமு நிறுவினோம். சுடுமோ தம்பால் பஞ்சு பிச்சாறு சாம்பூர்ணு யோ